மாவா இந்த குட்டி தீவிர நம்ம கார் பண்றது எவ்வளவு அளக்கு தூக்கி லபக்கான லபாக்கி